0: லிங்குவா தமிழ் தல் இந்தியா. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதிரி நீயோ பிரேக பேர் நோய் பெக்கத்தோய்
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதிரி நீயோ பிரேக பேர் நோய் பெக்கத்தோய் அதேசு நிலோத்தமோத்தையான.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதிரி நீயோ பிரேக பேர் நோய் பெக்கத்தோய் அதேசு நிலோத்தமோத்தையான.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதிரி நீயோ பிரேக பேர் நோய் பெக்கத்தோய் அதேசு நிலோத்தமோத்தையான்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதிரி நீயோ பிரேக பேர் நோய் பெக்கத்தோய் அதேசு நிலோத்தமோத்தையான்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதிரி நீயோ பிரேக பேர் நோய் பெக்கத்தோய்
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதிரி நீயோ பிரேக பேர் நோய் பெக்கத்தோய் அதேசு நிலோத்தமோத்தையான.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதிரி நீயோ பிரேக பேர் நோய் பெக்கத்தோய் அதேசு நிலோத்தமோத்தையான.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதிரி நீயோ பிரேக பேர் நோய் பெக்கத்தோய் அதேசு நிலோத்தமோத்தையான.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரியா மாதிரி நீயோ பிரேக பேர் நோய் பெக்கத்தோய் அதேசு நிலோத்தமோத்தையான்.